0: என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி.
1: ஹலோ
2: ஹலோ,
1: இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி.
0: ஹலோ
1: கிளாஸ்மேட் உஷா, அவ ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ்.
0: ஓ ஹாய்.
1: ஆமா, உனக்கு எத்தனை பசங்க?
0: எனக்கு அம்மா, சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க.
1: ஹே, இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா?